அழுகே வெறி ரஸ்கலாக் ஹம கஷ்வரும் இப ரஸ்கலாங்க திமங்களாய வெறிக்கன் தெவ்வீமுய் அதி ஹுவஃபெந்தம் மான குரன் தஸ்கொத் தெவ்வீமுய் ஈஸ்வதியம் சாலகா நுல உடுதகாய் பிங் ஹெத் தெவி ரஸ்கலாக் துனியாய் ஆஹ்ரத் காமியலாக இஹி தெரிய கீ இப ரஸ்கலாங்கே முஸ்லிமெக்கே குத் காமியலா மருகன்னவாந்தேவ் அதி சாலிஹுங்கே தெரிம் யலா லவ்வான்

அழுகே வெறி ரஸ்கலாக் ஹம கஷ்வரும் இப ரஸ்கலாங்க திமங்களாய வெறிக்கன் தெவ்வீமுய் அதி ஹுவஃபெந்தம்மான குரன் தஸ்கொத் தெவ்வீமுய் ஈஸ்வதியமிசாலகா நுல உருதகாய் பிங்ஹெத் தெவி ரஸ்கலாக் துனியாய் ஆஹ்ருத்காமியலாக இஹி தெரியகி இப ரஸ்கலாங்கே முஸ்லிமெக்கே குத்காமியலா மருகன்னவாந்தேவ் அதி சாலிஹுங்கே தெரியம் யலா லவ்வான்

மாஷாலா வரார் ஃபுரியாமே மே ராவரு மிக்கியால் தெனிங்க ஐனி குரத்தக ஐனியவே செப்பாங்க ஹம்ம தத்துமே ஹம்ம குட குட இருக்கொழகே தெரியாக மீ குரத்த நகாணி என்னச்சே ஆடுவோ ஹாலங்க வக்கிவெல்லான ஐனியா வக்கிவெல்லா ஃபத்தி குதின் நம்மத்கே ஃபஹு ஹதியா கெனஸ்தீ ஃபதத்துமே பதல் கொல்லான குரத்தாக்கோ